0: பொப்பலா
1: சை பால்
0: மீடு போல தாமரா
1: சை பால்
0: வரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சிராலுகா மீ ஆரோக்யானிக்கி சிரியோ பிலாஷி சை பால்